மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

0: இப்ப எப்படி இருக்குமாம் சார்?
1: குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் அப்படி கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்ள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்னை கூட்டிட்டு வந்து காது ஜம பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள, நல்லா காது கேட்கறோம்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாத புடமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா?
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
2: விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுற என் காது என்ன பிளே கிரவுண்டா?
3: யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு பேரும் விளையாடுறீங்களே.
2: ஏன், உன் காதை எவனா அதை கிழிச்சிட்டானா?
3: அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
0: யாருக்கு?
3: உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
2: அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம்.
0: எப்படி
2: மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின்னு அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம்.
0: அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்?
2: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆள வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
3: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா?
2: அடச்ச, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள.
3: மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
2: ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சு, சும்மா இரு மாம்சு. இது பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: வரதட்சணை கொடுமையை எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்குதுப்பா.
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போகணும், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
1: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
1: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
1: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோண்டறாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
2: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
2: லெப்டா ரைட்டா,
0: நேரா போ. டைமருக்கு பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
3: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா. இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க.
0: ஏன் சுத்தி போகணும் சார்?
3: நடைபாதை வியாபாரிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: எதுக்கு நடைபாதை வியாபாரிகள் போராட்டம் நடத்தாங்க சார்?
3: நடைபாதையில கடை போட்டிருந்தாங்க, கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு, அதனால போராட்டம் நடக்கு.
0: சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார்?
3: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டி நடக்கும்.
0: போறேன் சார்.
3: போயா,
2: லெப்டா ரைட்டா?
0: ரைட் போ.
2: லெப்ட் ரைட்ல கேக்குற.
0: எனக்கு டென்ஷன், ரைட் போடா.
3: டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது.
0: என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது?
3: என்ன நடக்குது யாருக்கே தெரியும்? டெய்லி சொல்லி சொல்லி பழகாச்சியா? போனா போயா
0: சார்? இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. அஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஐ வாண்ட் டு நோ தி ஃபேக்ட்.
2: சார், இவன் ரொம்ப பேசுறான், பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா?
3: டேய், நீ தீவிரவாதி தானே?
0: இல்ல சார், நான் தீவிரவாதி.
3: அப்படினா
0: வேலை தேடிட்டு இருக்க சார்.
2: எங்க தானே போணும் நீ?
0: நுங்க பாக்கெட்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் போகணும்டா.
2: இத முதல்லயே சொல்ல கூடாதா? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? இப்ப ஏ ரூட்ல நீ வா. கண்ண மூடி உட்காரு, கூட்டி போய் விடுற.
0: மூடிட்டேன்டா.
1: டேக் டைவர்ஷன்.
0: என்ன ஸ்பீடு,
2: எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பத்தியா?
0: ரொம்ப தேங்க்ஸ். திருமலை,
2: அட்ரஸ் கேட்டுக்க.
0: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்?
4: வீரு எவரு? நாக்கு தெள்ளுதே.
0: நாக்கு தள்ளுதா?
2: ஏ தெலுங்குடா.
0: ஓ தெலுங்கா, ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்ட
4: கேட்டுக்கிறேன். ஒக்க நிமிஷம் பாபு.
0: பாபா,
4: நேனு இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
0: தரிசனமா?
4: ஏழு குண்டலா வாடு.
0: ஏழு குண்டலமா?
4: இதுக்கோ மகா பிரசாதம், லட்டு.
0: லட்டா?
4: மீரு
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
4: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
5: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
5: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அங்குடன் வரவேற்கிறதா?
2: டேய், ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுங்களா? இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேராயி போச்சே.
6: அம்மா நீலவேணி, நீலவேணி.

0: என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசிவம் பேசிக்கிட்டு இருந்தார்.
0: உண்மையை சொல்லுங்க.
1: எஃப்டிவில பொண்ணுகள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா குடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: அப்பாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலைய வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும் சொல்லுவாங்க.
0: இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்ட வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
2: நிறுத்துக்கடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கிறான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதரா, குத்துக்கடா. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா, போங்க போங்கடா, போங்க.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
1: என்ன?
0: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
1: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
2: என்ன

0: எங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா மேலும்.

0: பேரு ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சொல்ற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: மிஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பெருமைக்கு ஒரு கண்ணாடிதான் வீச மனுஷனுக்கு. வாவுசி, டிடேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ் பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழா? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில்தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்பெரிய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடிப்பெரியுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல. அது நாகேஷ் சொல்லிருக்காரு சார்.
1: யார் அது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவரோட ஓர சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு பூர்வமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கையில வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற பாக்கு.
1: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
0: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சட்டாகிற சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி அழுந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்ப அவர்தான் எங்க அப்பா. அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
1: அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம் பா.
0: அது என் அதிருஷ்டம் சார்.
1: ஏன்?
0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி என் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன் சார்.
1: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலாமா?
1: என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 100க்கு.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: 4th class ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி, சிகரெட்.
4: டே, உனக்கு என்ன உதவணும் இருந்தா?
2: சாரி, ஏன் டல்லா இருக்கற? மார்னிங் ஜாகிங் போலையா?
4: டே, போடா. நேத்த விடுத்தேன், வீலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிளை பின்னால ஏத்தி வச்சுட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வச்சுக்கிட்டு சோறு கூட வாங்கி தர மாட்டேன்.
2: சோறு? சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட். நான் உனக்காக சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்டை கையில படி பாத்தியா? எப்படி
4: என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற?
2: ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. எங்க சொல்லு, Kellogg's.
4: அது என்னமா கேப்பே போலாம்.
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பால ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ், நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா!
2: அத மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி, லுக். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
2: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயே லோடு, வீட்டிலேயே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குதையா?
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாது விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்க பாரியா.
2: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
2: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 35 சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏன்டா யூஸ் வந்து வந்தேனாய்?
4: ஆர்காமே பாத்தீங்களா? அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன்.
6: அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
6: அது மட்டும் இல்ல, அந்த வண்டில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
6: அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காக எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க.
2: தூக்கணப்புல காட்டு, தள்ளி நினைக்கோ.
4: வாங்க.

0: திடீர்னு மார்க்கெட் கூட்டிருக்கீங்க, ஏதாவது கேஸா?
1: கேஸா மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. மாமூல் கிமூல் வாங்கினா
0: தானே
1: வண்டி ஓடும். என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செஞ்ச?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வெட்டிக்கு கடங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போடா.
1: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவேன். சொன்னா கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போடான்னு எதுவும் சொன்னியா?
2: என்ன
1: இங்க கடை போட்டுருக்க?
2: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா. இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும்.
2: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி உழைச்சு பேசுறேன்.
1: இருப்பா இருப்பா. டேய்
2: புரியுது.
1: நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
2: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்திரண்டா
2: இந்த கதை கொடுங்க சாமி. இந்தாங்க ஐடியா.
1: டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம்னு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
2: என்ன ஐடியா? ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேஸ் பண்ண தெரியாது. போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: போலீஸ் ட்ரைனிங்க்கு இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
2: யோ, என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம.
1: ஏன்டா எமோஷனா இருக்க நீ? ஏன் எமோஷனா இருக்க நீ?
2: போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற, எப்ப பார்த்தாலும்.
1: டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன். வாடா, உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்ப தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா?
2: டேய்,
1: நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராது. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்
2: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதிங்க, மாமூல் வாங்க வராதிங்கன்னு? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதான். டேய் மாமூல் கொடு.
2: இன்னும் போனியால ஏட்டையா?
1: காயிரி ஆச்சு புள்ள பண்ணு சீக்கிரம்.
2: இதெல்லாம் ஒரு பழம்பு.
1: வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகள் வெகுமதி நினைச்சுக்க. ஏன் தேவையில்லாம கண்டனத்தை உடம்பு கருத்துக்கிறேன்?

0: பேரு? ஏன்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைனே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்று இருந்த.
1: ஞான தடவை வச்சேன் தெரியுமா?
0: வாஜியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்துல புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிச்சாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு
1: வரேன். நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்கார தரமாட்டானா?
1: தருவானே. என்னதான் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்தக்கூடாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வாங்கிட்டா.
1: என்ன குரு கொடுங்க.

0: என்ன
1: வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்ட இந்த வெத்தர வாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன்.
2: நாதசா
1: அவனையும் அனுப்பிச்சிங்க. அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே. அவன் இப்ப அப்படி இல்லப்பா, அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான்.
0: அவனே
2: சொன்னா அது ஒரு வெத்தல ஒரு பாக்கு.
0: நீங்க தானே ஒரு வெத்தல ஒரு பாக்கு சொன்னீங்க?
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு சொன்னேன்.
0: அது என்ன டப்பாவில
1: சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு.
0: ஆறு சரி, விவரமான பையன். நான் சொல்ல உக்கர்
1: விவரம்
0: உக்கர். அது என்ன வாயில? வாயிலையா? இல்லையே, நல்லா வாய்த்தர.
1: இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன உடுங்கடா.

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: யாரை கேட்டு விக்க வச்சு டியூப் லைட்
0: கேட்கணும்?
1: என்ன
0: தப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சிருக்க முதல்ல ஒழுங்கா உட்கார கிழிஞ்சிட போது உட்காந்துட்டு இருக்கேன். கை வைக்க பாரு, கையடா
0: இருப்பா டியூப்ல கையத்தானே வச்சான் உருவிட்டா
2: ஓடுறேன். பொறுத்தது போதும்,
1: என்னடாச்சு
0: பொங்கிட்டா
3: பழைய காலத்திருச்சு.
2: நீ ஒரு மத கொண்ட யானை, சீருகின்ற காலை, சினம் கொண்ட சித்தியம்,
0: ஆக மொத்தம் இருக்க கூட உங்க கண்ணுக்கு மனசுனா தெரியல.
2: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு நடிச்சாம 2:30 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கான்ப்பா.
2: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி போயிருக்காது? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
2: துணிச்சல் மட்டும்தான்.
4: 2 ரூபாய் போடமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

கண்ட கனவினிலே ஒரு பகுதி இங்கு படையெடுப்பு.

0: கண்ணு சுத்தமா தெரியலையே, நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ், ஸ்கேன்க்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீ தான்
0: ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுவுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பைல்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாம்.
3: கழுவ வச்சிருந்த ஆசிரியர் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசினா தண்ணி நினைச்சு தானா ஊத்துறே? கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி சொல்றிய.
1: இன்னைக்கு அவனு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோ, இன்னைக்கு வந்தா ஹீரோ, ஒரு நாள் தானே விட்டுடு.
2: இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு.
3: என்ன கேவலமா இருக்கு? படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அலகேஷன் மேன் ஆஃப் த பியூட்டி.
0: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போனோமா? ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: ஜீப்ல போனா எவன பொண்ணு கொடுப்பா? ஒரு பென்ஸ் காரு, ஒரு பிளேமத்து காரு, அப்புறம் என்ன?
1: ஒரு மசா முசா.
3: அப்படி போனோம், இல்லாட்டி நடந்து போயிடணும்.
4: என்ன எல்லாரும் குசலகுமார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாக்கா?
0: ஏன் பொண்ணு பாக்க வரோம்? கேள்விப்பட்ட ஊரை விட்டு ஓட்டாங்களா?
4: தமாசா பேசுறாரு. இவர் தான் மாப்பிளையா?
1: இல்லண்ண, மாப்பிள்ளை இவர் தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
4: அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க.
3: வாங்க வாங்க.
5: பொண்ணு பாக்க போறீங்களா? இதுல மாப்பிள்ள யாரு?
1: என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ள இவரு தான். ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
5: அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு.
3: படையப்பா
1: நண்பா,
3: மாப்பிள்ள நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே
1: சரி.
3: மாப்பிள்ள தயவு செய்து இந்த ட்ரெஸ் பத்தி மட்டும் மறந்துரு.
1: சரி
3: போலாமா?
5: ஏங்க வந்தா? இதுல மாப்பிள்ள யாரு?
6: எனக்கே சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
3: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
1: மாப்பிள்ள இவரு தாமா? ஆனா இவரு போட்டுக்க ட்ரெஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
3: படையப்பா எனக்கு ட்ரெஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருந்துறேன்.
7: மாப்பிள்ள ட்ரெஸ் இல்லாம தான் அழகா இருக்கிறீங்க. வாங்க மாப்பிள்ள.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

என் முத்தம்மா பணக்கோட்டம் போட்டதே எடி. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி. என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி.

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமா.

0: மதுர வீரன் சாமி போலாட்டு கடமிச வயசு வந்தா பொண்ண பார்த்து எங்குறாரு பேச வம்பு செய்யற மாமனுக்கு காத்திருக்கு பூச
1: அரிசிருக்கு பருப்பிருக்கு ஆக்க முடியல அடுப்பிருக்கு நெருப்பிருக்கு சேர்க்க முடியல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்க முடியல அடுத்த வீட்டு அத்த மகன பார்க்க முடியல சுரங்கனை
0: சுரங்கனை சுராங்கனை சுராங்கனை சுரங்கனை கமாலு கனவா மாலு மாலு மாலு சுராங்கனை கமாலு.

0: போய் என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
0: ஹலோ.

0: தெரியாம தெரியாம அடிச்சிருந்தா
1: சொல்றான்.
0: அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான். சொல்லுப்பா, சொல்லலன்னா
1: வெடிச்சியா?
0: பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி.
1: ஓய் தொலை. அதாவது குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா?
0: ஆமா,
1: அதுக்கு உங்க பேரை வைக்கிறது விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்களே.
2: என்ன
0: தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பே, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போசிங்க முழுசா வச்சுக்க நாயா அலையறேன். இத புருஷா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்களா? அதுக்கு
2: என்னப்பா
0: என்ன போட்டு நான் அடப்பத்திரிச்சு அடப்பு? ஏன்டி இந்த குடும்பத்துக்காக மாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
3: என்னமா கீழே சத்தம்
0: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்ப பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
3: மறுபடியும் அங்க என்னமா
0: பேசிக்கிட்டு இருக்க மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
2: மெதுவா பேசுங்க.
0: என்னடி மெதுவா பச்சுங்க? என்ன மெதுவா பச்சு?
2: அப்படி பேசுங்க.
0: கும்மிருவே கும்மி அம்பிட்டு மேல சொல்லிவிட்டு. ஆமா,
2: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
0: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
2: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல?
4: சுண்டே சப்பாவும் சுரே சப்பாவும்.
0: பிள்ளை பத்திரக்கலாம் பிள்ளை.
2: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
0: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
2: முடிய முடிய.
0: சொல்லம் தாயி.
3: என்னமா கேளு சாரா?
0: யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒன்னும் கேட்டுக்கிட்டே இருக்க நீ. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா? ஐயா கேள்வி இருக்கா? நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன்.

0: இன்டர்வியூ போனும், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பார்ட்டியா இருக்கிற?
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டின தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
2: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
3: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. வார்த்தைக்கு 80 ரூபா, மீட்டர் மேல 10 ரூபா கூட.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க்யூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா?

0: எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தானே இது. சரி டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சுக்கிச்சு,
1: எனக்கு எல்லாமே பிச்சுக்கிச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். அமாரா தேஷ் ஏன் இப்படி ஆச்சு? இதை கொஞ்சம் மூடிக்கிறோம்ப்பா.
0: அதை எதுக்கு இது விட்டா? மழை பெய்யுது.
1: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தலை எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்ட் டைம் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
0: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
1: கருமம் சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
2: என்னங்க
3: ஏய் நீ உள்ளே இருக்க?
2: ஏய் நீ வெளியே வா இருக்க. சாரி சார், ஆட்டோ ஏன் சார் இப்படி போகுது?
3: நோ பார்க்கிங் வண்டி நின்னுது, அதான் எடுத்துட்டு போறேன்.
2: கிடையாது.
3: போச்சே.

0: வேற வழி அவ என்ன லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சனு ஹால் வீட்டே ரெண்டு சுத்தி சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லையா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்கிச்சுடா.
1: You're a lucky fellow.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட தாம் தீம் தோம் நம் சம் சம்.

0: நான் வந்திருக்கேன் செல்வராஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை. செல்வராஜ் கிதர்
1: பார்க.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியல.
1: வெளியே போயிருக்க சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாம.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாய வரோம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவ கத்தியில.
1: ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு எமூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார.
0: ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா
1: சார்?
0: எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு விட்டடு விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு. மூஞ்சி போன வராதையா?
1: சார் நீங்க வாங்க சார்.
0: உங்க கையெழுத்து நான் கூப்பிடுறேன், விட்டுடு. விட மாட்டேன்.

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டேன்ல.
1: தப்பு பண்ண உடனே தான் அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போ. சரி பாடு
3: பாப்போம்.
1: என்னடா பாட்டு இது? புண்ணாக்கு ஆமனுக்குண்டுகிட்டு
4: அதனே நீ எவனையும் மதிக்கிற இல்லையா? உன்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் நீ பாட்டு போய்கிட்டே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாட்டு சொல்ற மாதிரி போட போட உன்னாக்குன்னு வாடி
1: இருக்கியா? தப்பு கணக்கு.
4: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்கல்ல, அதான் போடா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு?
1: சரி சரி பாடு.

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்திருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, போய்கிட்டு
1: இதெல்லாம் பார்த்திபனுக்கா பாத்ததுடா? எதையும் பாக்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவ்வா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 லாம் போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகாவ போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்தாருக்கு கட்டிங்.
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க?
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

0: போலீஸ்ல எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல. இனி தண்ணீர் தண்ணீர்ங்கிற எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல. கிழிச்சிடுற இந்த போஸ்டர், தட்டி விடுற இந்த தட்டி. என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, கள்ளச்சாராயம்.
2: டேய் போலீஸ்ரா, ஓடுங்கடா ஓடுங்கடா.
1: ஓடாதீங்க தோழர்களே, நான் ஒரிஜினல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ்.
2: ஏண்டா எங்களை என்ன கோமாளி நினைச்சியா? எங்க போஸ்டர் தட்டியை கிழிச்சு எதுக்கா எங்களை பயமுறுத்துற?
1: மீச, எனக்கு கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர் கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
2: உனக்கு கம்மா தண்ணீர் தான்டா கண்டம், காய்ச்சிற நிலை இல்ல. இந்த ஏ தம் அடி குடி.
1: என்ன சரக்குடா இது, அச்ச உன்னை கப்புனு தூக்க வேண்டாமானா?
0: ஒன்னையும் போலீஸ் துரத்துதா?
3: வேண்டா, கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு, நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டு எங்களையே கவலைப்படுத்துறியா?
1: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாரம் காய்ச்சல சார, எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
3: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
1: அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், நிறுத்துங்க சார். ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க இப்போ. அடே குடிமகன்களா, தண்ணீரே பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரே பிரச்சனையா?

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கி பிடிச்சு ஆட்டிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல் மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்லாம சொல்லு, பார்த்ததில்ல?
1: சத்தியமா பார்த்ததில்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்களை தான் டைரக்டரா போடணும் நினைச்சேன். அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா? யார் திட்டீங்க பேபி? மணி அடிச்சிட்டு இருந்தியா நீ? எங்க ஒரு வாட்டி அடி பாக்கலாம். கரெக்ட் கரெக்ட் லுக் கொடுக்குற, பிரமாதமா அடிக்கிறேன். ஆனா அப்புறமா அடிச்சுக்க, நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிக்குமா? போமா போமா போமா போமா.
2: ஏன் அடிச்ச?
3: ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேயா?
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சுல சார்.
0: ஏன் நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் குலையுருமா இருக்கு. நீ அதை ஒரே அடியா கொண்டு
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: என்ன விஷயம்? என்ன
1: எனக்கு பர்த்டே சார்.
0: ஓ, உனக்கு நீ பர்த்டேயா? யாருமா கேட்டா? இதெல்லாம் நல்லா இரு. அம்மா, நீ தமிழ் பேசுவியா? அப்படின்னா பாம்பேல போய் ட்ரை பண்ண போ. போ,
1: எடுத்துக்கோங்க சார்.
2: தேங்க்யூ. எப்படி சார்
0: டிஃபன் சாப்பிடலையா?
2: நமக்கு ஸ்வீட் எல்லாம் பிடிக்காது சார், அதான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் சார். நீங்க பண்ண படத்துல நான் ரொம்ப விரும்பி பாக்கேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: அம்மா, நீங்க பண்ண படத்துல ஒரு மூணு படம் மட்டும் சரியா ஓடலையே சார்.
0: அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல.
2: நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? ஐயோ பாவம். அதான் சார், உங்களுடைய அடுத்த படமா நல்லா ஓடணுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: என் அடுத்த படத்தையும் ஃப்ளாப் ஆகிறதுப்பா?
4: தரி கிட்ட ஜம், தரி கிட்ட ஜும், தரி கிட்ட கம், தாமே கிட்ட ஜம், அவன் கிட்ட ஜும்.

0: என்ன தம்பிக்கு அழுதுட்டு வர்ற?
1: அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது, பெரிய வயத்தோட இருக்கே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டுது.
0: அவனோட பெரிய அக்க போறா இருக்குமா, பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி என்ன, பாலும் கசந்து அடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா.
2: தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே, எவ்வளவு கவலையில் இருக்கு.
0: பெரிய மாட்டியா, நீங்க எங்க இங்க வந்த?
2: தம்பி பால் சாப்பிடணும் சொன்னாங்க வந்தேன்.
0: வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போறான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா.
2: இருக்குங்கண்ண, இது கள்ளங்கவடம் இல்லாம உடந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியா வா, சூதுவாத புடிச்சுக்கிட்டு
0: இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் கள்ளங்கவடம் இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு.
2: ஆனா சொன்ன இது பழைய பழமொழி.
0: பழமொழி ஏண்டா சொல்றீங்க? நாயங்களா நாடா என்ன திருந்துறியாடா? புதுசே ஏதாவது சொல்லுங்க, எங்க உயிர் எடுக்காதீங்களா?
2: அச்சிருந்தா கொடுங்க,
0: பழைய இருந்தா கொடுங்க. பிச்சு போடுவோம்,
2: உங்க சண்டைக்கு இது வேடா, வெளியமை போடுங்க போமா.
0: போடா நாதர், போட. தம்பி உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும்.
2: என்னன்னு எது
0: உத

0: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா
2: மாப்ள வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்கதாமே, அத போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமாமே.
0: அத வெயி, இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும் தானே? எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்பிள்ள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைக்கிளும் ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் மச்சா காமெடியா
4: பாக்குறேன். நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
0: மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
1: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
1: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
0: சம்பிரதாயமா? அப்ப காமிச்ச வேண்டியதா? ஹாய், ஹலோ.
1: அச்சோ, அங்க இல்ல, இங்க
0: காட்டுக்கோ.
1: சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ.
5: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
0: என்ன மச்சான் ரகசியமா? இங்க வரையும் கேக்குது.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: கொஞ்சம் லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவேண்டா.
1: டிஃபன் பாக்ஸ் சமய கட்ட அயன் பண்ணு யூனிஃபார்ம்.
0: அடுத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு.
1: லேட் நைட் பாலிஷ் போட்டு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு.
0: டெய்லி லேட் கெட் அவுட்.
1: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு.
0: ஹோம் வர்க் எஸ்கேப்.
1: டெய்லி இதே வேலையா போச்சு.
0: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
1: பிம்பிலிக்கி பிலாபி.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களே ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857 ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947 ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கெட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே நெக்ஸ்ட்.
3: என்ன?
2: அப்போ பூட்டோ, இப்போ முசரப். ஏண்டா சார் சீட்டு கொடுத்துருவீங்கல்ல?
3: ஏண்டா, இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார் சீட்டு கொடுத்துருவீங்களா சார்?
3: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
4: ஏன் ஏன் ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னான். உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய், அவளை கேட்டு கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
4: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்சே, விஷயம் தெரியாது, பேசாத. டேய், வெளியே போடா.

0: ஹலோ டே மணி, நான் தான்
1: பிச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானா?
0: காலையில் பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக பேசலான்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணும். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
0: என்னடா இது பேட் ஹேபிட்டு? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
1: டே டே, பூபதி கூப்பிட்றா, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
0: என்ன பேச போகிற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்லன்னு கேட்க போகிறேன். அவ்வளோதானே? அதை நானே கேட்குறேன். ஃபோனை வை.
2: ஐயா பால்
0: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வர்றேன்.
0: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறான்னு திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க. அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
0: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
0: யாராவது?
2: அதான் பார்த்தவன பத்தி தெரியுமே. நீங்க பார்த்ததெல்லாம்
0: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொண்டு ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமா சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்ன தெரியும்?
3: வெல், மியூசிக் தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
0: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
0: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறது தான் சொல்லுங்க. நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா, அங்கேயே இருக்கட்டும்.
0: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
0: சரி, இன்னும் ஒரு வாரத்தில் வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
0: நாளை காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
0: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா மூமெண்ட்?
0: டேய், அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கள, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. ஏய் அப்படி அரக்க பார்க்க முடியாத, இதுல தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க.
3: கேட்காம
2: சுச்சில கைய வைக்கணும்னு நினைச்ச நீ கந்தலாய் போ கந்தலு.
3: சரிங்கண்ணா,
2: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்த்த பண்ணிக்கிட்டு இருக்க.
3: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களாண்ணா?
2: ஏன், இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா?
3: இல்லைங்கண்ணா.
2: இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
3: ஓ,
2: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
3: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலனானே?
2: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல?
3: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ,
2: அதான் முதல்ல சரிங்கல்ல, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
3: இல்லண்ணா.
2: இந்த பார், வண்டி மேலதானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
3: தகுடு தகுடு.
2: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. அட்டுப்பட ஒரு நிமிஷம் இங்கவா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி, சிகரெட்டு, தண்ணி, இன்னி, அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் ஆட்டுன்னு
4: எப்படி புரிய?
2: எப்ப ஆச்சலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. எங்கனக்குள்ளயாச்சும் ஒரு பீடி சிகரெட்டு துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. தெரியுதுல்ல?
3: அண்ணா இங்கிட்டு.
2: என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற?
3: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா?
2: வேணாம், எனக்கு பூட்டிக்க தெரியும்.
3: என்னங்கண்ணா அது அநியாயமா இருக்கு? பெரிய டாஜ்மஹாலை கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாது, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ எம் எ ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல இவன் யாரு? ஸ்டூபிட் ஃபெலோ.

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் அணையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: மாஸ்டர் உங்களுக்கு ஃபோன்.
1: ஏ ப்ளீஸ் ஜி,
0: உங்க வைஃப்ட இருந்து வந்திருக்கதா, ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்போ என்னால் வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ? சிமி, ஹலோ.
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே, நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணாம், நாளை காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: சூனாப்பானா, நாக்கு நம நம நம நம நம அரிக்கியடா. ஒரே ஒரு குவாட்டம் சிக்கிச்சுன்னா எறும்பு கடி, மூட்டைக்கடி, கொசுக்கடி, பொண்டாட்டி கடியில போற எஸ்கேப் ஆகி நிம்மதியா தூங்கலாமே. ஒரு மணி
1: சிக்கிறீங்க
0: கொடுமை.
2: நம்ம காதல பிரிச்சிருச்சு, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசரோட இருக்க
0: மாட்டேன்.
2: சாந்தி சூனா பணங்கயா வரா.
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு
2: இருக்க?
0: ஒண்ணு
2: இல்ல,
0: பின்னால
2: என்ன
0: அது? ஒண்ணு இல்ல, என்ன
2: அது?
0: ஒண்ணு இல்ல, என்னது?
2: பிராந்தி
0: பிராந்தியா? அரஞ்சனா பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு. டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவார் பாரு,
2: அண்ணா அதுல விஷங்கள் வந்திருக்கண்ண.
0: விஷா?
2: விஷங்கள் வந்திருக்கண்ண.
0: விஷா? இதுல
2: ஆமாண்ணா,
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் பிறந்து வளர்ந்து மீனாங்க. ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்த பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன கேக்குண்ண, வேணாண்ண, அதுல விஷங்கள்
0: வந்திருக்கண்ண. இடையில பேசப்படாது, விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். எப்படி அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத, தரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சிறைய குடிச்சா அப்படித்தான இருக்கும்.
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேலை உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா? அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க மச்சுன்னா கட கட கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா.
2: விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்னே உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்னே, அவ அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா. அதுதான் பூச்சி மருந்து பிராந்தியில இருந்து குடிக்கலாம் இருந்தேன், அதை வந்து அநியாயமாக்க எடுத்துட்டீங்களா?
0: உண்மையில விஷமா?
2: ஆமாண்ணா,
0: முதலே சொல்ல வேண்டியதுனா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்ப நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க நாயே.
2: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல, என் வசத்தையே குடிச்சு என்னைய திட்டுறீங்க, இது நல்லா இல்லண்ணா.
0: அப்படியே

0: இவனுக்காக தான் விஷம் குடிக்கிறேன். அதை வாங்கி நீங்க
1: குடிச்சிட்டீங்க.
0: சாந்தி, இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
1: இப்போதைக்கு
2: சும்மா
1: சொல்லாம்
2: அறுபது கிலோமீட்டர் போனா
1: 60 கிலோமீட்டர்.

வாழ்க்கை புரியவில்லையே.

0: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொலைச்சிட்டு இருக்கேன்.
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே.
0: என்னடா
1: இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது?
0: அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
1: இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, என்ன அதுக்கு உடஞ்சு விட்டீங்க?
2: ஏங்க இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க?
1: இதுதான்.
0: நீ இருடி, அது நான் தாங்க.
2: சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் மேக்ஸ் லைட் வேணும்.
0: ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா?
2: ஆமாங்க.
0: இந்த பந்தல்லாம் கொளுத்தி கூடாதுங்க?
2: பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க.
0: அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கிறதுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா.

0: உட்காங்க.
1: ஐயோ அம்மா,
0: நீங்க உட்காங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சிங்,
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆள் அள்ள கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளைங்க. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
3: பச்சை புடவைய பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
4: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு.
5: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
1: அச்சோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா அனுப்பிச்சார், நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ, சரி சரி, தாத்தா இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா?
6: எங்க புள்ள இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா பச்சத்துக்கு அப்புறம் அஞ்சு வயசுல இருந்து அவர் தான் வளர்த்து ஆளாக்குனார். எனக்கு தூளாது புரிய விஷயம்.
3: அரே
0: ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேருக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாட்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
6: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு
0: வாசனை, குழம்பு வாசனை, இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்கும்.

ஊனம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. உறக்கும் போது

கால நிலைய மறந்து சிலது கம்பையும் கம்பையும் நீட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்து வாழ குடிச்சு ஆட்டுது. வாழ்வின் கணக்கு புரிய

0: சாரி, அதை எடுத்து போய்.
1: ரொம்ப கலச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலேயே கிடைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்ட அந்த வீசு,
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதை எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான் உன் ஹஸ்பண்ட்.
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்க, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேளு. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தார, எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமாக நடந்தேன். வழியில் இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. சி சி சி, கையெடுத்து கும்பிடாத. என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பல்லாம்? அதுக்குத்தானே சோத்தை கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன், அது ஊரு ஊரா மேஞ்சது, சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்ன அப்புறம் என்ன? ரூபா சரியா இருக்கான்? ஒரு கப்பு காபி கிடைக்குமா?
1: காபியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ்
0: கொண்டாரேன். ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை. வருவாய் தமிழ் என்னமா வந்து
1: முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணனும், ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தமிழ் ஆசிரியர் மாதிரி வர தெரியல. யூரின் பாஸ் பண்ணு இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேட்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவேர் அர்ஜென்டா இருக்கும் போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லைங்கிற.
1: அப்படியே அர்ஜென்ட் எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்திட்டா.

0: என்னடா குனிஞ்சிட்டா உனக்குதா
1: மண்டைய பஸ் டிரைவர் கல்லால அடிச்சாங்க, இனிமே வண்டி ஓடாது.
0: அடடா மண்டைய பொளந்துட்டியடா. ஐயோ தண்ணீர பிரச்சனைடா, பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சிறுநீர்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே, ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா.

0: யோ
1: சார்,
0: ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார்.
2: ஏய் நிச்சய
0: வண்டி எங்க இருந்து?
3: அது ஜப்பான்ல இருந்து.
0: நான் வண்டியோட மேக்க கேட்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
3: மெட்ராஸ்ல.
0: மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கு வருதுன்னு சொல்ற?
3: வந்து போயிட்டு இருக்கு.
0: இப்படி தெளிவா பேசணும். ஊது
4: ரொம்ப அழிச்சிட்டேன்ல.
0: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஏன் பெருசு, குடிக்கிற வயசா இது?
4: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாத.
0: இது
4: இந்த ஐஸ் கோல்டு காப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரேம் இன்ஸ்பெக்டர் அவங்க கொஞ்சம் ஊத்தி கொடு.
5: சும்மா இருங்க.
0: பேக்ல என்ன இருக்குது?
3: ஸ்டீரிங்.
0: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
3: அது பேக்ங்க.
0: பின்னாடி என்ன இருக்குது?
6: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
0: முன்னாடி என்ன?
6: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி என்ன?
3: அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி சார்.
0: நான் அதை கேட்கல, பின்னாடி என்ன இருந்தது?
7: கண்ணாடி.
0: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
6: அது மேகி.
0: மேகியா?
3: மறுபடியும்
0: சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ் சார். இந்த கம்பெனி நீங்க எம்டியா?
5: ஆமா. ஏன்
0: சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாரு, ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
5: டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன்.
0: தேங்க்யூ வெரி மச் சார்.
5: உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்?
0: கோ பிரதர் இல்ல சார், என்னுடைய பிரதர் கோ பரதன். குவாரியில கல் உடைக்கிறார் சார்.
4: ஓகே ஓகே, ஒரு வழி ஆகிடுவார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். சார், பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார்.
3: பின்னாடி பார்க்கலாம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார்.
3: அந்த கதவு முன்னாடி தள்ளு. கண்ணாடி பாத்து.
0: யோ பின்னாடி வாங்கய்யா, முன்னாடி வண்டி போடணும்ல.

போச்சு, முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா, வேணா தப்பு நான் தான் பண்ண, ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, போலீஸ் என்ன புடிச்சிட்டான், ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான், அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயகிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொள்ள போகுதுன்னு இப்படி சொத்துறீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாமதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரு.
0: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா மாத்தேன்.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏன் மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயிருக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
1: வேண்டாம்.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முடியாத தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர
1: அங்கே போறீங்க?
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகிதன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்ன சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யாரது மூணாவது ஆள்? யாரது?
1: அதாங்க.
0: இதை உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாட.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா?

0: எட்டனா காசு முழுங்கிட்டா.
1: எட்டனா தொண்டைக்குள்ளே போகாத, டேய் உண்மையை சொல்லு, முழுங்கினியா?
0: ஆமாங்க முழுங்கிட்டேன்.
1: நீ கொஞ்சம் இங்கேயே இருங்கம்மா, நீ வாடா என் கூட, நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
0: ஒன்னும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
1: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவும் முழுங்கினியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்றா.
1: எட்டனா போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதுவே ரெண்டு நாள் நாம மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.

0: வணக்கம். வெள்ள வெட்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம்
1: வணக்கம் தங்கச்சி.
3: நமஸ்காரம்.
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா. ஐயா அடி ரொம்ப பளிச்சுட்டு இருக்க போட்டு இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேன்னா
4: சீக்கிரமா நான் போய் பஸ் நிறுத்துறேன். யோ, பாத்து போயா?
6: பஸ் பாத்து தான் போறேன்.
4: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்.
6: என்ன
1: மரியாதை?
4: என்ன
7: ராசா, நீ மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில குடுப்பா.
8: ஆமா, பெரிய விசில்.
7: நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு.
1: தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச?
4: தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா.
8: டேய் பழனி, எப்படா வந்த?
1: எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது.
8: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
8: ஓ, அதான் இந்த சேரா.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறியே, எப்படி அது?
8: மிதிச்சனா?
1: மிதிச்ச நாவா? பத்து தடவை பாத்து போ பாத்து போன்னு தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன அண்ணேன்னு கூப்பிடறான். ஓ, அந்த தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது.
4: சரி சரி, பிசினஸ் நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. பார், அவளுக்கு 40 டீப்லெட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு.
4: அண்ணே
1: பாப்பா,
4: சட்டை எங்கனே வாங்கினீங்க? ஏப்பா, டிசைன் சூப்பரா
1: இருக்கு.
4: கழுவிட்டு வந்துருடா.
1: பொறுக்க

0: என்ன
1: பேசு?
2: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊர்க்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
0: என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான் பெருமாள்.
2: யாரா நீ?
0: என்ன
1: பார்த்தா
2: யாருன்னு
0: கேக்குறேன்.
1: கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட
0: வெளியாதான்
2: என்னடா துரோம்? ஞாயிற்றுக்கிழமை

0: வானொலி ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. நான்
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிற?
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: தான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. பிரதர்
2: என்னடா?
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு.
2: தெரியும் போடாடே.

0: மச்சான் இங்க வாங்கல.
1: என்ன மாப்பிள்ள,
0: கொஞ்சம் கடையை பாத்துங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு
1: போயிட்டு. அடையங்கப்பா, தங்கச்சி மாப்பிள்ள கடையை நல்லா தாயா வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள் வியாபாரத்தை கத்துட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்ட வேண்டியதான்.
2: கடைக்கு புதுசா
1: பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன்.
1: முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண
2: போற? யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டயா?
1: பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ?
2: ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்னதான் வேணும்?
2: என்னதான் வேணும்?
1: நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா?
2: நீ தான்.
1: அப்ப நான் தானே கேட்கணும்?
2: ஆமா.
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்னதான் வேணும்?
2: என்னதான் வேணும்?
1: ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற?
2: இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல.
1: ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா?
2: வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன்.
1: நீ என்ன கேட்ட?
2: என்னதான் கேட்டேன்.
1: நீ என்ன கேட்டியா?
2: சுத்தமான
1: சத்தியமா சுத்தமான நல்ல
2: இது கடல் தானே?
1: ஐயோ, நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க. இனிமே பழைய கடையே வாங்க.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கட்டஸ் பண்ணிட்டு இருக்க.
2: ரே நீங்க தானடா புது வேலை பெங்களூர் இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துட்டீங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி சரி புது இடம். உங்க வைஃபையை மறந்துடணும்
1: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா தான் நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. I'm going.
1: இரு ஏ சும்மா தலையட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வா மச்சான்.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: ஏதோ ஆவட்டும். மன் ஃபார் தி ரோட்.
2: யே என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறது கேள்விகள் கேட்டாங்க.
0: ஏ அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே. மூச்சு முட்டுமே.
2: ஏய் என்னடா சட்டை வைக்கற?
0: இதெல்லாம் போட்டுட எப்படி அங்க? இந்த மாதிரி பெனியன் பர்முடான ஃப்ரீயா இருக்கு. அவ கவ கவ கவ கவ
2: இத அவுத்திட்டு நான் என்ன பண்றது? யோகே பாவிங்களா, இதான பிளான்.
5: ஆமா ஜாமி,
2: நான் வண்டில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
1: ஐயோ யோ யோ வாய் அவளியா யோ
5: மாப்பிள்ள
6: கூலி மிச்சம் என்ன
4: சொல்ல?
2: இது கான்ஃபரன்ஸ்ல இது கூட்டம் குறவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சும் நல்லா வரும். என்னடா வண்டி
1: ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணா வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா?
6: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
1: பெங்களூர்.
6: ஆமா கான்ஃபரன்ஸ் ஏற்காடு. இவர் பெங்களூர் இருக்கிறார்.
1: அதுக்கு தான் காலம் இருச்சது.
6: ஓ எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை தவிர
2: பாருங்க. என் வைஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
6: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
6: அஞ்சு பேர்
2: இல்ல என்ன சேர்க்காதுங்க. என் வைஃப் தானே பிரிஞ்சு போனதே.
6: அப்ப ஆறு பேர்.
5: ஆறாரு
6: நான் தான். உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சிரமப்படுறீள்?
6: மாப்பிள நீங்க உள்ளுக்கு வரப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒன்னும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க.
1: சாரி மாமா, கார்ல இடமே இல்ல.
6: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவர்மெண்ட் நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோம்.
1: இருக்கு.
6: என்னதே நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போற. வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கிற அடிப்பேன், ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
1: மாமா உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
6: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையாப்பா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
6: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
1: செம்மன் குண்டி.
6: செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
2: இருக்குது இல்ல?
6: ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
6: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணல.
6: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
6: ஓ நன்னா பாடுவாளோ?
2: பாடுவாங்க ஆடுவாங்க.
6: ஓ பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா விதான் தோத்து வந்துருத்தோ இறங்கிடுங்க.
6: பொண்ணாத்துக்கு போய் புண்ணுகையாலே சாப்பிடுறேன். நேரா போடுங்க. அதான் கெப்பன் முடிக்கு போகும்.
0: ஓகே, போட்டி பிடிங்க,
6: போட்டி
2: திருப்பிடாதே.
6: பாய்.

வந்து

0: பஞ்சாயத்துனா வளவளனு பேசணும். இப்படி ஊர்த்த முஞ்ச ஊர்த்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா சட்டுப்புட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க.
1: இரு, மைனர் குஞ்சுமணி வள்ளிய கெடுத்துட்டான், பழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க,
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அம்ருதே,
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்த ஒருத்தி கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளை கெடுத்து

0: ஹாய் பாட்டி.
1: ஏ பேரண்டி, நல்லா இருக்கியா?
0: யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னே?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிக்குச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட கூடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்.
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்கிட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா இருங்க, பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தான பத்திருப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபாஷ். எப்படி வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
1: இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
3: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவளை ரேப் பண்ணீங்க?
3: ஆமா.
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
3: கட்டலன்னா 2000 ரூபாய் அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
3: இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க?
3: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சோத்தப்பன்.
2: சாத்தப்பன்,
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, என் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
3: பாத்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
4: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
4: சார் சார், கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
4: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
4: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு உங்களைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? தீர்ப்பு
2: என்னடா பண்ண?
0: மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.
2: எங்கடா சுட்ட?
0: அதான் சொன்னேனே.
2: டேய், இது தப்பு இல்லையா?
0: தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும்.

0: இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போறேன், இரு போய் அவட்ட வாங்க 4 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு மிச்ச 1 ரூபாயை வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, உன் கையை டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம்.
2: ஹலோ, என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம்னு
2: வந்தேன். என்னது?
1: கனெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். ஐயோ, அதுவும் இல்ல, கணக்க கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்ச.
2: 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்குறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சி பார்த்தேன்.
0: தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே?
2: என்னது, தங்கச்சியா?
1: ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தேன்.
3: ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க? போ,
0: கிளப்பி விட்டானயா.
3: ஒரு கவர் கொடுமா.
1: பாத்தியா?
0: பாத்தேன், இதையும் பாத்தேன். அதுக்கு முன்னால நீ உளறன பாரு, அதையும் பாரு. அப்ப தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ, மேட்டர் மட்டும் பேசு.
1: அப்ப என்ன பண்றது?
0: என்ன பண்றது? பிடி, இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட்மேன்ல குத்து.
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ணை கட்டுது.
1: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீதான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படி கண்டினியூ பண்ணு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ற?
0: வீட்டுக்கு போவான். லவ் லவ் லவ். இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா?
4: இங்கிலாந்து
0: நீ
1: பண்ணிக்கிறேன்.
0: என்ன பண்றது?
1: இனிமேல் ஐடியா சொல்றதா? என் பிரேனுக்கு பெட்ரோல் போடணும்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

கிட்டத்தட்ட

0: முனுசாமி
1: என்னையா
2: கொடைய
3: மழை பெய்தே சொல்றியா?
2: இது மழை இல்லையா, ஃபவுண்டைன்.
3: அப்படின்னா
4: நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சா.
3: அப்படியே உள்ள துணியெல்லாம் துவச்சு குளிச்சுட்டு
2: வந்துடுறேன். இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
3: எவ்வளவு சொல்லு?
2: 10,000
3: என்ன
4: கட்டுச்சோறு கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டு போயிடலாம்.
3: அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன்.
2: உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும்.
3: வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: போகுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஏ இங்கேல இருக்கீங்க? ஒண்ணு யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யாரா நீ?
1: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். பையன் கொஞ்சம்
0: வச்சுங்கண்ணே, என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன் உனக்கு தெரியாதா?
1: நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன், அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
0: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன், பரவாயில்லையா?
1: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
0: நம்ம என்ன வேறையா செய்ய போறோம், சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: அண்ணே இவன் யாரா? அண்ணே அண்ணே, நான் தானே பெருமாள்.
0: என்னடா
2: அண்ணே, எல்லாரும் சொன்னாரு இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துக்க சொன்னாரு.
0: ஓ, அந்த பெருமாள் நீ தானா?
2: என்ன
0: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா?
0: அட அறிவு கிட்ட வழுக்க பயல, அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதரா? ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
0: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ண.
3: என்ன
2: போட்டலாம்? கஞ்சா போட்டா?
0: கஞ்சாவா?

0: அவுரங்கசீப் சமாதி எங்க சார் இருக்கு?
1: அவரை புதச்சேரத்துல தான்.
0: பைசா கூப்பிட ஏன் சார் சாஞ்சி இருக்கு?
1: கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டு கட்டிருப்பாங்க, அதான் கான்ட்ராக்டர் சாச்சிட்டாரு.
0: ஓஹோ
1: சார், உங்க வாட்ச்ல டைம்
2: என்னாச்சு? டைம் 8:30.
0: அவன் டைம் கேக்கலையே.
3: ஐயோ உள்ள விழுந்துடே, மயில் சாக்கடையில விழுந்துருச்சு, காப்பாத்துக்க காப்பாத்துக்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: 12B பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியலையா சார், கார்ப்பரேஷன் கனவான்கள் வழக்கம் போல சாக்கடைய திறந்து போட்டு போயிட்டாங்க. உள்ள விழுந்துச்ச, கை கொடுத்து காப்பாத்து.
2: ஓகே ஓகே, வாங்க வாங்க.
3: பாருங்க சார், இன்டர்வியூ போற டிரஸ் இப்படி ஆயி போச்சு.
2: எந்த கம்பெனிக்கு?
3: ABC பிரைவேட் லிமிடெட்.
2: என்ன போஸ்டுக்கு?
3: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். ஐயோ யான் சார் உள்ள தள்ளி விட்டீங்க.
2: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். சோ எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
3: அதுக்காக அப்படியே சார் விட்டு போக போறீங்க?
2: வேற வழி தெரியல சார்.
3: ஏ சார், நல்லா பிரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
2: ஓ எஸ்,
3: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
2: கேளுங்க.
3: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? ஏன் சார் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
2: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
3: என்ன பண்ண போறீங்க?
2: மூடிட்டு போறேன்.